மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கூட்டுக்குண்டா. பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா.